சொல்லும் தரபி கதகரிது சைனா கண்ணனாதா லப்யத்தீவது தோங்கி திதி தோங்கி திதி ராமனு.